அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு கீத் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஹும் ரிவா குரவா ஃபாவா ஹதீஸெக்கா பயான் குரவா ஃபாவா ஃபதே இன்னல் முஃமின இஸா கான ஃபிஸ் ஸலா ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹ். மானை ஹம கஷவரும் முஃமினு அலா நமாதன் ஹுன்னஹிந்து ஏனா எவனி ஏனாகி வெரி ரஸ்கலாங்கி ஹதுரதம் முனாஜாதென்னவுகை. நமாதுகா கியவா கியவுமக்கி நமாதும் பேருகா கியவா கியவுமா தஃபாத்து கியவுமே. ஐ எஹாலத்துகா ஏனா எவனி ஏனாகி வெரி ரஸ்கலாங்கியா வரக்காத்துகா கமவாதி. ஐ அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கீர்த் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஹும் ரிவா குரவா ஃபாவா ஹதீஸெக்கா பயான் குரவா ஃபாவா ஃபதேங். وما تقرب الي عبدي بشيء احب الي مما افترضت عليه. معني اديت من رسكلانج ايناج متش فرض كوريفيكامي كوجن تيمان رسكلانج الا تيمان رسكلانج يا كوتن ومووره تيمان رسكلانج اكمك لوبي اوديجن واكامن نويه مين امادو تكي مان الله كوتن ومكي نمادوغا كيت قرانكي مولين تفاتوكامكي اي نمادو كوراميها நமாதுகா ஏனாகி வெரி ரஸ்கலாங்கிய முனாஜா தன்னவனியே. ஏகலாங்கி பஸ்ஃபுளுத கியவாயிரு ஏ பஸ்ஃபுளுதகுகி மான ஹிதன் ஹாஜிரு குரே. ஏஃபஹு தக்பீரு கியே. தக்பீரு கியோ மஃபஹு ருகூ அத்தே. அதி மதிவெரிக்கும் மேக்குரு மற்றக்கா தேங் உஃபுலாலு மஃபஹு அல்லாஹு அக்பர் மிஃபதான் கியோமுன் ருகூ அத்தான் ஃபஷயே. அர் ருகூ மி ருகுனுகா மேங் அல்லாஹு மதிவெரி குறும் ஹிமெனே. اهن كمون ركوعو غاكياني سبحان رب العظيم بفدينه التسبيح كمانيكي هس دروي ودي جنبومي وريها ونسيفة يكننا كمكون هس دروي ودي جنبومي على سبحان رب العظيم بفدين كيومون وريها ونسيفة يكننا كمكون اكالانج هس دروكوري ونيكنجي اه وريها فريها محمدين اكالانجيا ثابت كوري ونيه اهني ena kiyani subhana rabbil azim mifadain ne hamai fadain ruku'u ge zikru tahu ga waridu ge ngaisfa wa fadain subhana rabbil azim wa bihamdi ane ki tasbiha ya iku hamdu kurme adiminunas kirt nabiyya sallallahu alaihi wasallam garihun waridu efa wa ehin tasbiha evs ki dane misalaka subhanaka allahumma rabbana wa bihamdik allahumma ighfir li نوتا صبوح قدوس رب الملائكة والروح بفدين بسكيداني ركوغا كيا ذكرتهوغا مي صفاء كلانج ماكرون همنه إفه ركوع تدواني سمع الله لمن حمده بفدين كيامونه معنى كي مان الله إكلانج حمد كراميها كان إجابة دفانه ركوع تدوى من كرا حمدكي مستجاب حمدكي ஏஹிங் கமுங் எஃபஹு தெதுவே இஅதிதாலுகா ஹுட்டி ஹுரே அதி அல்லாஹும்ம ரப்பனா லகல் ஹம்த் மிஃபதாங்கியே நுத ரப்பனா வலகல் ஹம்த் மிஃபதாங்கியே நுத ரப்பனா லகல் ஹம்த் மிஃபதாங்கியே அதி எதேவிகேன் வனி மி ஹம்து குருன் திகு குருமே அல்லாஹும்ம லகல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ் மில்உ ஸமாவாத்தி வமினல் அர்தி வமிம்மா பைனஹுமா ومما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد اعتدالك محالتك نمادك ركنته تيرين ركنه أديهما إفادين ركوعك بس ركنه ركوع تدومك بس ركنه ಇಅತಿದಾಲಕೀಸ್ ನಮಾದುಗೆ ರುಕುಂತಹುಗೆ ತೆರೆನ್ ರುಕುನೆ ಎಹಿಂಕಮುನ್ ಎತನುಗ ಫುರಿಹಮ ಗೊತುಗ ಮಡುವೆಲಾಂಜೆಹೆ ಅದಿ ಕಿಯಾಮುಗೆ ಹಾಲತುಗ ದೇವನ ಫಹರ ಅಲ್ಲಾಹ್ ತಬಾರಕ ವ ತಆಲಾ ಯಹಮ್ದು ಸನಾ ಕಿಯಾಮ್ ವಾನೆ ಐ ನಮಾದು ಕುರಾಮೀಹ ಏಕಲಾಂಗೆ ಅಟ್ಟಕ ರುಕುಉಕ ಏಕಲಾಂಗೆ ಮತಿವೆರಿ ಕುರೆ ಅದಿ ಏಕಲಾಂಗೆ ಸನಾ ಕಿಯಾ ಇಅತಿದಾಲತ್ತೆದುವೆ

0: இன்ட்ரெஸ்டிங் ருபியா எது கொல்ல கும் தெமாக்கும் உரி டூயிங் ஏடிவி ஹோதம்
1: மீ ஃபாலிவ் வா.